0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு: சேவிக்க வேண்டும் ஐயா. பாடியிருப்பவர் மதுரை மணியையர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் கே.வி. நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Tirupugalur, உயிர்கள் இறைவன் திருவடியை புகழாக அடைந்த ஊர், எனவே திருப்புகளூர் ஆயிற்று என்பது வரலாறு. இத்திருத்தலத்திற்கு புன்னாகவனம், சரண்யபுரம், ரக்தாரண்யம் என்பன வேறு பெயர்கள். அக்னி, பாரத்வாஜர் முதலியோர் பூஜித்த பதி. பாணாசுரன் தோண்டிய அகழியே நாற்புறமும் தீர்த்தமாக உள்ளது. இத்திருத்தலத்திருந்த முருகநாயனார் திருமடத்தில் திருஞான சம்பந்த மூர்த்திகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் கூடியிருந்த செய்தி சேக்கிழார் திருவாக்கால் அறியலாம். மேலும் இவர்களுடன் சிறுத்தொண்ட நாயனார், திரு நீலநக்க நாயனார், திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் போன்றோரும் இருந்து உடன் உறைவில் பயன் துய்த்த பாங்கு நலம் எண்ணி எண்ணி பார்த்து இன்புறத்தக்க நிகழ்வு அல்லவா? அப்பர் பெருமான் சித்திரை சதயமாம் திருநாளில் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞானவடிவுற்ற வைபவம் கண்டு தரிசிக்க வேண்டிய கவினார் காட்சியாகும். திருப்புகழூர் பெருமான் கருவறையடுத்து இடப்பாகத்தில் திருப்புகழூர் வர்தமானீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். எதிரில் முருகநாயனார் திருமேனி உள்ளது. நலச்சக்கரவர்த்திக்கு இங்கு சனியின் அனுகிரகம் கிடைத்து திருநள்ளாரில் விடுதலையாயிற்று என்பது புராணம். இறைவர் கோணப்பிரான் வானாசுரன் பெயத்தெடுக்க ஒண்ணாது போகவே சுவாமி பெயருக்கு ஏற்ப சற்று வடக்கு நோக்கி சாய்ந்து உள்ளார். இத்திருத்தலத்து அம்பிகையை கருந்தார் குழலி சூளிகாம்பாள் என்று அழைப்பர். வர்தமானேஸ்வரர் ஆலய அம்பிகை மனோன்மணி ஆவாள். திருத்தல மரம் புன்னை தனி மேடையில் உள்ளது. தீர்த்தம் அக்னி தீர்த்தம். மூவர் தேவாரமும் பெற்ற திருத்தலம். சந்திரசேகரமூர்த்தி இத்திருத்தல விசேடமூர்த்தியாக போற்றப் பெறுகிறார். அக்னிமூர்த்திக்கு இரண்டு முகங்கள், ஏழு கரங்கள், மூன்று திருவடிகள், நான்கு கொம்புகள், ஏழு ஜுவாலைகள் உள்ளன. மூகாசுர சம்ஹாரமூர்த்தி சிறப்பான மூர்த்தமாகும். திருநாவுக்கரசரை குளிச்செழுந்த நாயனார் என்றும், முருகநாயனார் மடத்தை நம்பி நாயனார் திருமடம் என்றும், திருநீலகண்ட யாழ்ப்பாணரை யாழ்மூரி நாயனார், தருமபுரத்து நாயனார் என்றும் கல்வெட்டு வாசகங்களில் குறிப்பிடப்பெற்றுள்ளமை அறிய வேண்டிய ஒன்று. பங்குனி உத்திர பயன்தரு விழாவிற்கு பறவை கொடைக்கு பொன் வேண்டுமே என்று நினைத்த சிந்தையராய் செங்கற்கள் சிலவற்றை தமது தலைக்கு அணையாக கோலி புகழூர் திருமதிர்புரத்தை சார்ந்து சற்றே கண்ணயர்வார் ஆயினர். சுந்தரர் பெருமான் விழித்தெழுந்து கண்ணுற்ற பொழுதில் செங்கற்கள் யாவும் பொற்கட்டிகளாய் இருந்தன. இறைவர் திரம்பியந்து கோயிலுட்புகுந்து கரமலர்களை உச்சிமேற்குவித்து குறிப்பில் அடங்கா பேருணர்வு மண்டு காதலுற பேரன்பு வாய்க்கப் பெற்றவராக விளங்கிய நம்பிகள் பண்தங்கு இசையில் தம்மையே புகழ்ந்து என்று பாடித் துதித்தனர். மதுரமொழி மாலை என்று சிறப்பிக்கப் பெறும் இத்திருப்பதிகத்தில் பொய்மையாளரை பாடாது புகழூர் பெருமானை பாடுங்கள் என்று புலவோர்க்கு அறிவுறுத்துதல் காணலாம். உண்ண உணவு, உடுக்க உடை மற்றும் செல்வங்கள் பெற ஓத வேண்டிய திருப்பதிகம் தம்மையே புகழ்ந்து எனத் தொடங்கும் பாடல் பன் கொல்லி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: கால பைரவா.

0: நமஹ, ஷடாய நமஹ, சங்கஹஸ்தாய நமஹ, ஷத்ருஹந்த்ரே நமஹ, ஷமிதாகில துஷ்கிருதாய நமஹ, ஷரஹஸ்தாய நமஹ, ஷதாவர்த்தாய நமஹ, ஷதக்ரதுவரப்ரதாய நமஹ, சம்பவே நமஹ, சம்யாக புஷ்பார்ச்சியாய நமஹ, சங்கராய நமஹ, ஷதருத்ரகாய நமஹ, சம்யாகராய நமஹ, சாந்தமனசே நமஹ, சாந்தாய நமஹ, சசிகலாதராய நமஹ, ஷடானன குரவே நமஹ, ஷண்டாய நமஹ, ஷட்கர்மநிரதாய நமஹ, ஷகவே நமஹ, ஷட்ஜாதிரசிகாய நமஹ, ஷஷ்டாய நமஹ, ஷஷ்டிப்ரீதாய நமஹ, ஷடங்கவதே நமஹ, ஷடூர்மிரஹிதாய நமஹ, ஷஷ்ப்யாய நமஹ, ஷிட்காய நமஹ, ஷாட்குண்யதாயகாய நமஹ, சத்யப்ரியாய நமஹ, சத்யதாம்னே நமஹ, சம்சாரரஹிதாய நமஹ, சமாய நமஹ, சக்யை நமஹ, சந்தானகுஷலாய நமஹ, சர்வசம்பத்ப்ரதாயகாய நமஹ, சகராய நமஹ, சாகராந்தஸ்தாய நமஹ, சத்ராஷாய நமஹ, சரணாய நமஹ, சஹாய நமஹ, சாம்பாய நமஹ, சநாதனாய நமஹ, சாதவே நமஹ, சாராசாரவிஷாரதாய நமஹ, சாமகானப்ரியாய நமஹ, சாராய நமஹ, சரஸ்வத்யாசுபூஜிதாய நமஹ, ஹதாராதயே நமஹ, ஹம்சகதயே நமஹ, ஹாஹாஹூஹூ ஸ்துதிப்ரியாய நமஹ, ஹரிகேஷாய நமஹ, ஹரித்ராங்காய நமஹ, ஹரிண்மணி சரோஹடாய நமஹ, ஹரிபூஜ்யாய நமஹ, ஹராய நமஹ, ஹார்யாய நமஹ, ஹரிணாங்கஷிகண்டாய நமஹ, ஹாஹாகாராதிரஹிதாய நமஹ, ஹனுநாசாய நமஹ, ஹஹுங்கிருத்யாய நமஹ, லாலானனாய நமஹ, லதாசோமாய நமஹ, லக்ஷ்மீகாந்தவரப்ரதாய நமஹ, லம்போதரகுரவே நமஹ, லப்யாய நமஹ, லவலீஷாய நமஹ, லலாயகாய நமஹ, க்ஷயத்வீராய நமஹ, க்ஷமாயுக்தாய நமஹ, க்ஷயாதிரஹிதாய நமஹ, க்ஷமினே நமஹ, க்ஷத்ரியாந்தகராய நமஹ, க்ஷாந்தாய நமஹ, க்ஷாத்ரதர்மப்ரவர்த்தகாய நமஹ, க்ஷயிஷ்ணுவர்தனாய நமஹ, க்ஷாந்தாய நமஹ, க்ஷபநாதகலாதராய நமஹ, க்ஷபாதிபூஜனப்ரீதாய நமஹ, க்ஷபணாந்தாய நமஹ, க்ஷராக்ஷராய நமஹ, ருத்ராய நமஹ, மன்யவே நமஹ, சுதன்வனே நமஹ, பாஹுமதே நமஹ, பரமேஸ்வராய நமஹ, ஸ்விஷவே நமஹ, ஸ்விஷ்டக்ருதே நமஹ, ஈஷானாய நமஹ, ஷரவ்யாதாரகாய நமஹ, யூனே நமஹ, அகோராய நமஹ, தனுமதே நமஹ, தேவாய நமஹ, கிரிஷாய நமஹ, பாகசாசனாய நமஹ, கிரித்ராய நமஹ, புருஷாய நமஹ, பிராணாய நமஹ, பஞ்சப்ராணப்ரவர்த்தகாய நமஹ, அத்யவோசாய நமஹ, மகாதேவாய நமஹ, அதிவக்த்ரே நமஹ, மகேஸ்வராய நமஹ, ஈஷானாய நமஹ, ததமாய நமஹ, தேவாய நமஹ, பிஷஜாம்பதயே நமஹ, ஈஸ்வராய நமஹ, தாம்ராய நமஹ, அருணாய நமஹ, விஸ்வநாதாய நமஹ, பப்ரவே நமஹ, சுமங்கலாய நமஹ, நீலக்ரீவாய நமஹ, சிவாய நமஹ, ஹ்ருஷ்டாய நமஹ, தேவதேவாய நமஹ, விலோஹிதாய நமஹ, கோபவஷ்யாய நமஹ, விஸ்வகர்த்ரே நமஹ, உதஹார்யஜனேக்ஷிதாய நமஹ, விஸ்வத்ருஷ்டாய நமஹ, சஹஸ்ராக்ஷாய நமஹ, மீருஷ்டாய நமஹ, பகவதே நமஹ, ஹராய நமஹ, சதேஷுதயே நமஹ, கபர்தினே நமஹ, சோமாய நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, பவாய நமஹ, அநாததாய நமஹ, அதிதிருஷ்ணவே நமஹ, சத்வநாம் ரக்ஷகாய நமஹ, பிரபவே நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, மகாதேவாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, த்ரிபுராந்தகாய நமஹ, த்ரிகாக்னிகாலாய நமஹ, காலாக்னிருத்ராய நமஹ, நீலாய நமஹ, அதிபாய நமஹ, அநிலாய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, சதாசம்பவே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, மிருத்யுஞ்ஜயாய நமஹ, சிவாய நமஹ, ஸ்வர்ணபாஹவே நமஹ, சைன்யபாலாய நமஹ, திஷாதிஷாய நமஹ, வனஸ்பதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, பசுபதயே நமஹ, உக்ராய நமஹ, சஸ்பிஞ்சராய நமஹ, அந்தகாய நமஹ, துஷீமதே நமஹ, மார்கபாய நமஹ, बभ्रवे नमः दिव्याधिने नमः अन्नपालकाय नमः पुष्टाय नमः भवाधिपाय नमः लोकनाथाय नमः रुद्राततायिकाय नमः क्षेत्रेशाय नमः सूतपाय नमः अहंत्याय नमः वनपाय नमः रोहिताय नमः स्तपाय नमः वृक्षेशाय नमः मंत्रजाय नमः वाण्याय नमः भुवन्त्याय नमः वारिवस्कृताय नमः ओषधीशाय नमः महाघोषाय नमः क्रंदनाय नमः पत्तिनायकाय नमः कृत्स्नवीतिने नमः धावमानाय नमः सत्वनामपतये नमः अव्ययाय नमः सहमानाय नमः निर्व्याधये नमः अव्याधये नमः ककुभाय नमः नटाय नमः निशंगिने नमः स्तेनपाय नमः कक्षाय नमः निचेरवे नमः परिचारकाय नमः आरण्यपाय नमः श्रुकाविने नमः जिघांसवे नमः मुष्णपाय नमः असिमते नमः नक्तंचराय नमः प्रकृंताय नमः उष्णीषिने नमः गिरिसंचराय नमः कुलुंचाय नमः इशुमते नमः धन्विने नमः आतन्वते नमः प्रतिधानवते नमः आयच्छाय नमः विसृजाय नमः आत्मने नमः वेधनाय नमः आसनाय नमः पराय नमः शयनाय नमः स्वापकृतये नमः जाग्रते नमः स्थिताय नमः दावनकारकाय नमः सभापतये नमः तुरंगेशाय नमः उगणाय नमः त्रुम्हतये नमः गुरवे नमः विश्वाय नमः व्राताय नमः गणाय नमः विश्वरूपाय नमः वैरूप्यकारकाय नमः महते नमः अणीयसे नमः रतपाय नमः सेनान्ये नमः क्षत्रसंग्रहाय नमः तक्ष्णे नमः रतकाराय नमः उलालाय नमः कर्मकारकाय नमः पुञ्जिष्ठाय नमः निषादाय नमः इषुकृते नमः दन्वकारकाय नमः मृगयवे नमः श्वानपाय नमः देवाय नमः भवाय नमः रुद्राय नमः शर्वकाय नमः पशुपाय नमः नीलकंठाय नमः क्षितिकंठाय नमः कपर्दभृते नमः युक्तकेशाय नमः सहस्राक्षाय नमः शतधन्वने नमः गिरीश्वराय नमः शिपिविष्टाय नमः मीडुष्टमाय नमः इषुमते नमः ह्रस्वाय नमः वामनाय नमः बहुवर्षवयसे नमः वृद्धाय नमः संवृद्ध्वसे नमः प्रथमाय नमः अग्रियाय नमः आशवे नमः अजिराय नमः शीघ्रियाय नमः शीभ्याय नमः ऊर्म्याय नमः वस्वन्याय नमः श्रोताय नमः दीप्याय नमः ज्येष्ठाय नमः कनिष्ठाय नमः पूर्वजाय नमः अपराय नमः मध्याय नमः अपगल्भाय नमः आशुषेणाय नमः आशुरथाय नमः शूराय नमः बिन्धिवर्मधृषे नमः वरूथिने नमः बिल्मिने नमः कवचिने नमः श्रुतसेनाय नमः दुन्दुभये नमः धृष्णवे नमः प्रहिताय नमः दूताय नमः निषंगिणे नमः तीक्ष्णसायकाय नमः आयुधिने नमः स्वायुधिने नमः देवाय नमः उपवीतिने नमः सुधन्वदृशे नमः श्रुत्याय नमः पथ्याय नमः काट्याय नमः नीप्याय नमः सूद्याय नमः सरोद्भवाय नमः नाद्याय नमः वैशंताय नमः कूप्याय नमः अवट्याय नमः वर्ष्याय नमः मेघ्याय नमः वैद्युताय नमः ईध्रियाय नमः आतप्याय नमः वातोत्थाय नमः रश्मिजाय नमः वास्तवाय नमः अस्तुपाय नमः सोमाय नमः रुद्राय नमः ताम्राय नमः अरुणाय नमः शंगाय नमः ईश्वराय नमः उग्राय नमः भीमाय नमः अग्रेवधाय नमः दूरेवधाय नमः हन्त्रे नमः हनीयसे नमः वृक्षाय नमः हरिकेशाय नमः प्रतर्दनाय नमः ताराय नमः शंभवे नमः மயோபுவே நமஹ, சங்கராய நமஹ, மயஸ்கராய நமஹ, சிவாய நமஹ, சிவதராய நமஹ, தீர்த்தாய நமஹ, கூல்யாய நமஹ, பார்யாய நமஹ, வார்யாய நமஹ, பிரதரணாய நமஹ, உத்தரணாய நமஹ, ஆலாத்யாய நமஹ, ஆதார்யாய நமஹ, ஷஷ்ப்யபேனஜாய நமஹ, சிகத்யாய நமஹ, பிரவாஹ்யாய நமஹ, இருண்யாய நமஹ, பிரமதாய நமஹ, கிம்ஷிலாய நமஹ, க்ஷயனாய நமஹ, பூலகாய நமஹ, கோஷ்ட்யாய நமஹ, புலஸ்த்யாய நமஹ, க்ருஹ்யாய நமஹ, தல்ப்யாய நமஹ, கேஹ்யாய நமஹ, காட்யாய நமஹ, கஹ்வரேஷ்டாய நமஹ, ஹ்ரதோத்பவாய நமஹ, நிவேஷ்ட்யாய நமஹ, பாம்சுமத்யஸ்தாய நமஹ, ரஜஸ்யாய நமஹ, ஹரிதஸ்திதாய நமஹ, சுஷ்க்யாய நமஹ, லோப்யாய நமஹ, உலப்யாய நமஹ, ஊர்மியாய நமஹ, சூர்மியாய நமஹ, பர்ணஜாய நமஹ, பர்ணஷத்யாய நமஹ, அபகுரகாய நமஹ, அபிக்னோத்கித்ய கோவிதாய நமஹ, அவகிரிகாய நமஹ, ஈசானாய நமஹ, தேவாதி ஹ்ருதயாந்தராய நமஹ, விக்ஷீணகாய நமஹ, விசின்வத்யாய நமஹ, ஆனிர்ஹதே நமஹ, ஆமிவத்ககாய நமஹ, த்ராபயே நமஹ, அந்தஸ்வதயே நமஹ, தாத்ரே நமஹ, தரித்ரதே நமஹ, லீலலோஹிதாய நமஹ, தவஸ்வதே நமஹ, கபர்தீஷாய நமஹ, க்ஷயத்வீராய நமஹ, கோஹனாய நமஹ, புருஷந்தாய நமஹ, கர்த்தகதாய நமஹ, யூனே நமஹ, மிருகவரோக்ரகாய நமஹ, மிருடாய நமஹ, ஜரித்ரே நமஹ, ருத்ராய நமஹ, மீட்யாய நமஹ, தேவபதயே நமஹ, ஹரயே நமஹ, மீடுஷ்டமாய நமஹ, சிவதமாய நமஹ, பகவதே நமஹ, அர்ணவாந்தராய நமஹ, சிகினே நமஹ, ப்ரித்திவாசசே நமஹ, பினாகினே நமஹ, விருஷபஸ்திதாய நமஹ, அக்னீஷவே நமஹ, வர்ஷேஷவே நமஹ, வாதேஷவே நமஹ, ப்ரித்திவீஸ்தாய நமஹ, திவிஷ்டாய நமஹ, அந்தரிக்ஷஸ்திதாய நமஹ, ஹராய நமஹ, அப்சுஸ்திதாய நமஹ, விஸ்வநேத்ரே நமஹ, பதிஸ்தாய நமஹ, விருக்ஷமூலகாய நமஹ, பூதாதிபாய நமஹ, பிரமதபாய நமஹ, அவபலாய நமஹ, சஹஸ்ராஸ்யாய நமஹ, சஹஸ்ரநயனஸ்ரவசே நமஹ, ரிக்கணாத்மனே நமஹ, யஜுர்மத்யாய நமஹ, சாமமத்யாய நமஹ, கணாதிபாய நமஹ, ஊர்மியாய நமஹ, வர்ஷீஷபரமாய நமஹ, சிகாயை நமஹ, ஸ்துத்யாய நமஹ, அனசூயகாய நமஹ, மைத்ராயணாய நமஹ, மித்ரகதயே நமஹ, தண்டுப்ரீதாய நமஹ, ரிடிப்ரியாய நமஹ, உமாதவாய நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சநாதனாய நமஹ, சோமாய நமஹ, ருத்ராய நமஹ, மேகபதிவங்கவே நமஹ, மருதாம்பித்ரே நமஹ, அருஷாய நமஹ, அத்வரேஸ்வராய நமஹ, ஜலாஷபேஷஜாய நமஹ, பூரிதாத்ரே நமஹ, சுஜன்வினே நமஹ, சுராய நமஹ, சம்ராஜே நமஹ, புராம்பிதே நமஹ, துக்கஸ்தாய நமஹ, சத்பதயே நமஹ, பாவனாய நமஹ, க்ரதவே நமஹ, ஹிரண்யரேதசே நமஹ, துரதர்ஷாய நமஹ, விஸ்வாதிகாய நமஹ, உருக்ரமாய நமஹ, உருகாயாய நமஹ, அமிதகுணாய நமஹ, மகாபூதாய நமஹ, த்ரிவிக்ரமாய நமஹ, அமிர்தாய நமஹ, அஜராய நமஹ, அஜய்யாய நமஹ, ருத்ராய நமஹ, அக்னயே நமஹ, புருஷாய நமஹ, விராஜே நமஹ, துஷாராஜே நமஹ, பூஜிதபதாய நமஹ, மகாஹர்ஷாய நமஹ, ரசாத்மகாய நமஹ, மஹர்ஷயே நமஹ, புத்திதாய நமஹ, கோப்த்ரே நமஹ, குப்தமந்த்ராய நமஹ, கதிப்ரதாய நமஹ, கந்தர்வகானப்ரீதாத்மனே நமஹ, கீதப்ரீதாய நமஹ, புருஷாசனாய நமஹ, வித்வேஷணஹராய நமஹ, ஹார்யாய நமஹ, ஹர்ஷக்ரோதவிவர்ஜிதாய நமஹ, பக்தப்ரியாய நமஹ, பக்திவஶ்யாய நமஹ, பயஹ்ருதே நமஹ, பூதசங்கபிதே நமஹ, புவனேஷாய நமஹ, பூதராத்மனே நமஹ, விஸ்வவந்த்யாய நமஹ, விசோஷகாய நமஹ, ஜ்வரநாசாய நமஹ, ரோகநாசாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, வரப்ரதாய நமஹ, புண்டரீக மஹாஹாராய நமஹ, புண்டரீக த்வகம்பராய நமஹ, ஆகண்டலமுகஸ்துத்யாய நமஹ, குண்டலினே நமஹ, குண்டலப்ரியாய நமஹ, சண்டாம்சுமண்டலாந்தஸ்தாய நமஹ, சசிகண்டசிகண்டகாய நமஹ, சண்டதாண்டவசன்னாஹாய நமஹ, சண்டகோபாய நமஹ, அகிலாண்டகாய நமஹ, சண்டிகாபூஜிதபதாய நமஹ, மண்டனாகல்பகாண்டஜாய நமஹ, ரணசௌண்டாய நமஹ, மகாதண்டாய நமஹ, சுகுண்டவரதாயகாய நமஹ, கபாலமாலாபரணாய நமஹ, தாரணாய நமஹ, சோகஹரணாய நமஹ, விதாரணாய நமஹ, சூலகராய நமஹ, தர்ஷணாய நமஹ, சத்ருமாரணாய நமஹ, கங்காதராய நமஹ, கரதராய நமஹ, த்ரிபுண்ட்ரவலிபாசுராய நமஹ, சம்பராரிஹராய நமஹ, தக்ஷஹராய நமஹ, அந்தகஹராய நமஹ, ஹராய நமஹ, விஸ்வஜிதே நமஹ, கோஜிதே நமஹ, ஈசானாய நமஹ, அஸ்வஜிதே நமஹ, தனஜிதே நமஹ, ஊர்வராஜிதே நமஹ, உத்வஜிதே நமஹ, சர்வஜிதே நமஹ, சர்வஹாரகாய நமஹ, மந்தார நிலையாய நமஹ, நந்தாய நமஹ, குந்தமாலாதராய நமஹ, அம்புதாய நமஹ, நந்திப்ரீதாய நமஹ, மந்தஹாசாய நமஹ, சுரவிருந்த நிஷேவிதாய நமஹ, முச்சுகுந்தார்ச்சிதபதாய நமஹ, த்வந்த்வஹீனேந்திரார்ச்சிதாய நமஹ, விஸ்வாதாராய நமஹ, விஸ்வநேத்ரே நமஹ, வீதிஹோத்ராய நமஹ, விநீதகாய நமஹ, சங்கராய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாஸ்த்ரே நமஹ, சஹமானாய நமஹ, சஹஸ்ரதாய நமஹ, தீமாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, நித்யாய நமஹ, அம்பராந்தநர்த்தனாய நமஹ, உக்ராய நமஹ, பவஹராய நமஹ, தௌம்யாய நமஹ, தீரோதாத்தாய நமஹ, விராஜிதாய நமஹ, வஞ்சகாய நமஹ, நியதாய நமஹ, விஷ்ணவே நமஹ, பரிவஞ்சகாய நமஹ, ஈஸ்வராய நமஹ, உமாவரப்ரதாய நமஹ, முண்டினே நமஹ, ஜடிலாய நமஹ, சுசிலக்ஷணாய நமஹ, சர்மாம்பராய நமஹ, காந்திகராய நமஹ, கங்காலவரவேஷதிருஷே நமஹ, மேகலினே நமஹ, அஜினினே நமஹ, தண்டினே நமஹ, கபாலினே நமஹ, மேகலாதராய நமஹ, சத்யோஜாதாய நமஹ, காளிபதயே நமஹ, வரேண்யாய நமஹ, வரதாய நமஹ, முனையே நமஹ, வசாப்ரியாய நமஹ, வாமதேவாய நமஹ, தத்பூர்வாய நமஹ, வடமூலகாய நமஹ, உலூகரோம்னே நமஹ, கோராத்மனே நமஹ, லாஸ்யப்ரீதாய நமஹ, லகவே நமஹ, ஸ்திராய நமஹ, அனோரணீயசே நமஹ, ஈசானாய நமஹ, சுந்தரப்ருவே நமஹ, சுதாண்டவாய நமஹ, கிரீட்டிமாலாபரணாய நமஹ, ராஜராஜலசத்கதயே நமஹ, ஹரிகேஷாய நமஹ, முஞ்சிகேஷாய நமஹ, யோமகேஷாய நமஹ, யசோதராய நமஹ, பாதாளவசனாய நமஹ, பர்த்ரே நமஹ, சிபிவிஷ்டாய நமஹ, கிருபாகராய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, திவ்யாத்மனே நமஹ, ரிஷதர்மணே நமஹ, விரோசனாய நமஹ, தைத்யேந்திரவரதாய நமஹ, வைத்யாய நமஹ, சுரவந்தியாய நமஹ, அகநாசகாய நமஹ, ஆனந்தேஷாய நமஹ, குஷாவர்த்தாய நமஹ, நந்தியாவர்த்தாய நமஹ, மதுப்ரியாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, விரூபாக்ஷாய நமஹ, வனானாம்பதயே நமஹ, அவ்யயாய நமஹ, மஸ்தகாதாய நமஹ, வேதவேத்யாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, ப்ரஹ்மாவுதனப்ரியாய நமஹ, பிஷங்கிதடஜடாஜூடாய நமஹ, தடில்லோகவிலோசனாய நமஹ, கிருஹாதாராய நமஹ, கிராமபாலாய நமஹ, நரசிம்மவிநாசகாய நமஹ, மத்ஸ்யக்னே நமஹ, கூர்மபிருஷ்டஸ்திதிதராய நமஹ, பூதாரதாரகாய நமஹ, விதீந்திரபூஜிதபதாய நமஹ, பாரதாய நமஹ, வாரிதிஸ்திதாய நமஹ, மகோதயாய நமஹ, மகாதேவாய நமஹ, மகாபீஜாய நமஹ, மகாங்கத்ருஷே நமஹ, உலூகநாகாபரணாய நமஹ, விதிகந்தரபாதனாய நமஹ, ஆகாஷகோஷாய நமஹ, ஹார்தாத்மனே நமஹ, மாயாவினே நமஹ, ப்ரக்ருதேஃபராய நமஹ, சுக்லாய நமஹ, த்ரிசுக்லாய நமஹ, த்ரிமதவே நமஹ, த்ரிசுபர்ணாய நமஹ, ஷடங்கவிதே நமஹ, லலநாஜனபூஜ்யாங்க்ரயே நமஹ, லங்காவாசாய நமஹ, அநிலாசனாய நமஹ, விஸ்வதஶ்சக்ஷுஷே நமஹ, ஈசானாய நமஹ, విశ్వతో బాహవే నమః ఈశ్వరాయ నమః సర్వాత్మనే నమః భావనాగమ్యాయ నమః స్వతంత్రాయ నమః పరమేశ్వరాయ నమః విశ్వభక్షాయ నమః విద్రుపాక్షాయ నమః సర్వదేవ శిరోమణయే నమః బ్రహ్మణే నమః సత్యాయ నమః ఆనందాయ నమః జ్ఞానానంద మహాఫలాయ నమః శివాయ నమః శివాయ నమః శివాయ నమః శివాయ నమః శివాయ నమః శివాయ నమః శివాయ నమః శివాయ నమః శివాయ నమః శివాయ నమః శివాయ నమః ఇతి శ్రీ శివరహస్యే భర్గాఖ్యే పంచమాంశే చత్వారింశోధ్యాయే శివసహస్రనామావళి సంపూర్ణం.
1: ఓం నమః శివాయ. You are listening to shivam.org radio, the 24/7 spiritual channel from shivam.org.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 47. தேங்க்யூ.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாகா மண்டலம் 1 சூக்தம் 48. தேங்க்யூ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாகா மண்டலம் 1 சூக்தம் 49. Thank you.

மனசோதிம் வாச சத்யமாசீய பசூநாபமன்னியரசோயசீஸ்ராய தாம் மயி ஸ்வாஹா பிரஜாபதிசம்ஹ்ரியமானசம்ராட் சம்ப்ரூதோ வைஷ்வதேவஸ்ஸக்ஞே சன்னோ கர்ம ப்ரவ்ருத்தஸ்தேஜ உத்யாத ஆஷ்வினஃ பயஸ்யா நியமானே பூஷா விஷ்யந்தமானே மாருதஃ பதன் மைத்ரஷ்யராசி சந்தாயமானே வாயவ்யோ ஹ்ரியமான ஆக்னேயோ ஹூயமானோ வாக்ருதஃ சவிதா ப்ராதமேஹன் அக்னிர்த்விதீயே வாயுஸ்த்ருதீயா ஆதித்யஶ்சதுர்த்தே சந்திரமா பஞ்சம ருதிஷ்ஷஷ்டே

0: ஓம் நமஸ்வாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் Shaivam.org ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Abhichaturthakanda dasamaprabhadhakaha Om Nirabhutrani janganatrali hasyarvi bhangilaha Samitta shukraahutaha Prakumso maadhisattva dhastamundra dhotavrathaha Tum bhadro adhikratuho ோஜஸ்வோஜேஹேவியோத்தோணாமய அக்னேய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: திருப்புகழூர் உயிர்கள் இறைவன் திருவடியை புகழாக அடைந்த ஊர், எனவே திருப்புகழூர் ஆயிற்று என்பது வரலாறு. இத்திருத்தலத்திற்கு புன்னாகவனம், சரண்யபுரம், ரக்தாரண்யம் என்பன வேறு பெயர்கள். அக்னி, பாரத்வாஜர் முதலியோர் பூஜித்த பதி. பாணாசுரன் தோண்டிய அகழியே நாற்புறமும் தீர்த்தமாக உள்ளது. இத்திருத்தலத்திருந்த முருகநாயனார் திருமடத்தில் திருஞான சம்பந்த மூர்த்திகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் கூடியிருந்த செய்தி சேக்கிழார் திருவாக்கால் அறியலாம். மேலும் இவர்களுடன் சிறுத்தொண்ட நாயனார், திரு நீலநக்க நாயனார், திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் போன்றோரும் இருந்து உடன் உறைவில் பயன் துய்த்த பாங்கு நலம் எண்ணி எண்ணி பார்த்து இன்புறத்தக்க நிகழ்வு அல்லவா? அப்பர் பெருமான் சித்திரை சதயமாம் திருநாளில் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் எனப் புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவுற்ற வைபவம் கண்டு தரிசிக்க வேண்டிய கவினார் காட்சியாகும். திருப்புகழூர் பெருமான் கருவறையெடுத்து இடப்பாகத்தில் திருப்புகழூர் வர்தமானீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். எதிரில் முருகநாயனார் திருமேனி உள்ளது. நலச்சக்கரவர்த்திக்கு இங்கு சனியின் அனுகிரகம் கிடைத்து திருநள்ளாரில் விடுதலையாயிற்று என்பது புராணம். இறைவர் கோணப்பிரான் வானாசுரன் பெயத்தெடுக்க ஒண்ணாது போகவே சுவாமி பெயருக்கு ஏற்ப சற்று வடக்கு நோக்கி சாய்ந்து உள்ளார். இத்திருத்தலத்து அம்பிகையை கருந்தார் குழலி சூளிகாம்பாள் என்று அழைப்பர். வர்தமானேஸ்வரர் ஆலய அம்பிகை மனோன்மணி ஆவாள். திருத்தல மரம் புன்னை தனி மேடையில் உள்ளது. தீர்த்தம் அக்னி தீர்த்தம், மூவர் தேவாரமும் பெற்ற திருத்தலம். சந்திரசேகரமூர்த்தி இத்திருத்தல விசேடமூர்த்தியாக போற்றப் பெறுகிறார். அக்னிமூர்த்திக்கு இரண்டு முகங்கள், ஏழு கரங்கள், மூன்று திருவடிகள், நான்கு கொம்புகள், ஏழு ஜுவாலைகள் உள்ளன. மூகாசுர சம்ஹாரமூர்த்தி சிறப்பான மூர்த்தமாகும். திருநாவுக்கரசரை குளிச்செழுந்த நாயனார் என்றும், முருகநாயனார் மடத்தை நம்பி நாயனார் திருமடம் என்றும், திருநீலகண்ட யாழ்ப்பாணரை யாழ்மூரி நாயனார், தருமபுரத்து நாயனார் என்றும் கல்வெட்டு வாசகங்களில் குறிப்பிடப்பெற்றுள்ளமை அறிய வேண்டிய ஒன்று. பங்குனி உத்திர பயன்தரு விழாவிற்கு பறவை கொடைக்கு பொன் வேண்டுமே என்று நினைத்த சிந்தையராய் செங்கற்கள் சிலவற்றை தமது தலைக்கு அணையாக கோலி புகழூர் திருமதிர்புரத்தை சார்ந்து சற்றே கண்ணயர்வார் ஆயினர். சுந்தரர் பெருமான் விழித்தெழுந்து கண்ணுற்ற பொழுதில் செங்கற்கள் யாவும் பொற்கட்டிகளாய் இருந்தன. இறைவர் திரம்பியந்து கோயிலுட்புகுந்து கரமலர்களை உச்சிமேற்குவித்து குறிப்பில் அடங்கா பேருணர்வு மண்டு காதலுற பேரன்பு வாய்க்கப் பெற்றவராக விளங்கிய நம்பிகள் பண்தங்கு இசையில் தம்மையே புகழ்ந்து என்று பாடித் துதித்தனர். மதுரமொழி மாலை என்று சிறப்பிக்கப் பெறும் இத்திருப்பதிகத்தில் பொய்மையாளரை பாடாது புகழூர் பெருமானை பாடுங்கள் என்று புலவோர்க்கு அறிவுறுத்துதல் காணலாம். உண்ண உணவு, உடுக்க உடை மற்றும் செல்வங்கள் பெற ஓத வேண்டிய திருப்பதிகம் தம்மையே புகழ்ந்து எனத் தொடங்கும் பாடல் பன் கொல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: காலபைரவாஷ்ட

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ சகஸ்ர நாமாவளி ஃப்ரம் சிவ ரகசியா, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: நம சிவாய. ஸ்ரீ சிவரஹஸ்யே பர்காக்கியே பஞ்சமாம்சே சத்வாரிம்சோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. தியானம். கைலாசே சுஹிரண்யவிஷ்டரவரே தேவ்யா சமாலிங்கிதம் நந்தியாதைர்கணபைஹி சதா பரிவ்ருதம் வந்தே சிவம் சுந்தரம். ஓம்கார நிலையாத்மஸ்தாய நமஹ. ஓம்காரார்த்தைகவாசகாய நமஹ. ஓம்காரேஷாக்ருதயே நமஹ. ஓமிதி சப்தக்ருதஸ்துதயே நமஹ. ஓம்காரகுண்டநிலயலிங்கபூஜனபாபஹ்ருதே நமஹ. நமிதாசேஷதேவாதயே நமஹ. நதீபுலினசம்ஸ்திதாய நமஹ. நந்திவாத்யப்ரியாய நமஹ. நித்யாய நமஹ. நாமபாராயணப்ரியாய நமஹ. மகேந்திரநிலயாய நமஹ. மாணினே நம. மானசாந்தரபாபபிதே நம. மயஸ்கராய நம. மகாயோகினே நம. மாயாசக்கரப்ரவர்த்தகாய நம. சிவாய நம. சிவதராய நம. சீதாய நம. சீதாம்சுகிருதபூஷணாய நம. தனுஷே நம. சரகராய நம. த்யாத்ரே நம. தர்மாதர்மபராயணாய நம. ஆத்மனே நம. ஆதாரியாய நம. ஆலாத்யாய நம. அனங்கசரகண்டனாய நம. ஈஷானாய நம. ஈட்யாய நம. ஈத்ரியாய நம. இபமஸ்தகசம்ஸ்துதாய நம. உமாசம்ஸ்லிஷ்டவாமாங்காய நம. உஷீரநரநிருபார்ச்சிதாய நம. உதும்

ீதாய நமஹ உமாதிசுர பூஜிதாய நமஹ ரிஜீஷீகிருத பூசக்ராய நமஹ ரிபு ப்ரமோதனோர்ஜிதாய நமஹ லிங்கார்ச்சக ஜனப்ரீதாய நமஹ லிங்கினே நமஹ லிங்க சமப்ரியாய நமஹ லிபி ப்ரியாய நமஹ பந்துஹீனாய நமஹ லீலாகிருத ஜகத்ரயாய நமஹ ஐந்திரீ திக்பதி சம்யுக்தாய நமஹ ஐஸ்வர்யாதிபலப்ரதாய நமஹ ஔத்தான பாத பூஜ்யாங்க்ரயே நமஹ ஔமிதி சுரபூஜிதாய நமஹ கல்யாணாச்சல கோதண்டாய நமஹ காமிதார்த்த பலப்ரதாய நமஹ கஸ்தூரி திலக ப்ரீதாய நமஹ கர்பூரா பகலேவராய நமஹ கரந்தம சுத ப்ரீதாய நமஹ கல்பாதி பரிவர்ஜிதாய நமஹ கல்பிதானேக பூதாதயே நமஹ கலிகல்மஷநாசனாய நமஹ கமலாபல சந்நேத்ராய நமஹ கமலாபதி பூஜிதாய நமஹ ககோல்க தித்ய வரதாய நமஹ கண்டிதாராதி மண்டலாய நமஹ கந்தர்வ கண சுப்ரீதாய நமஹ கந்த த்ருஷே நமஹ கர்வநாசகாய நமஹ கங்காதராய நமஹ கோகணேஷாய நமஹ கணேஸ்வர புத்திரகாய நமஹ கதிதாய நமஹ கதக்னே நமஹ கந்தினே நமஹ கந்தமால்ய வரார்ச்சிதாய நமஹ ககணஸ்தாய நமஹ கணபதயே நமஹ ககணாபோக பூஷணாய நமஹ கண்டாகர்ண ப்ரியாய நமஹ கண்டினே நமஹ கடஜஸ்துதி சுப்ரியாய நமஹ கோடக ப்ரிய புத்ராய நமஹ கர்மகாலாய நமஹ கணாக்ருதயே நமஹ கணவாஹனாய நமஹ கிருதாத்யக்ஷாய நமஹ கணகோஷாய நமஹ கடேஸ்வராய நமஹ கடாநாதகர ப்ரீதாய நமஹ கடீபூத மஹாகிரயே நமஹ சந்திரசூடாய நமஹ சந்திரகராய நமஹ சந்திரநார்த்ராய நமஹ சதுஷ்பதாய நமஹ சமசோத்பேத மத்யஸ்தாய நமஹ சண்டகோபாய நமஹ சதுர்முகாய நமஹ சக்ஷுஸ்ரோத்ர மஹாஹாராய நமஹ சண்டிகேஸ்வர ப்ரதாய நமஹ சேதோ ஜன்மஹராய நமஹ சண்டாய நமஹ சாதுர்ஹோத்ர ப்ரியாய நமஹ சராய நமஹ சதுர்முக முகஸ்துத்யாய நமஹ சதுர்வேதாய நமஹ சராசராய நமஹ சண்டபானுகராந்தஸ்தாய நமஹ சதுர்மூர்த்தி வபுஸ்திதாய நமஹ சாதிதானேக லோகாதயே நமஹ சந்தசாம் கணமத்யகாய நமஹ சத்ரசாமர சோபாட்யாய நமஹ சந்தோக கதிதாயகாய நமஹ ஜங்கமா ஜங்கமாகாராய நமஹ ஜகன்நாதாய நமஹ ஜகத்கதாய நமஹ ஜஹ்னு கன்யாஜடாய நமஹ ஜப்யாய நமஹ ஜேத்ரே நமஹ ஜத்ரவே நமஹ ஜனார்த்திக்னே நமஹ ஜம்பாராதயே நமஹ ஜனப்ரீதாய நமஹ ஜனகாய நமஹ ஜனிகோவிதாய நமஹ ஜனார்தனார்தனாய நமஹ ஜாமி ஜாத்யாதி பரிவர்ஜிதாய நமஹ ஜனக்ஜனாங்கிரிஜாராவாய நமஹ ஜங்காரோஜ்ஜித துஷ்க்ரியாய நமஹ டங்கப்ரியாய நமஹ டங்கிருதிகாய நமஹ டங்க்பேதினே நமஹ டகாரகாய நமஹ டாதிவர்ணப்ரியாய நமஹ தாந்தாய நமஹ டக்கானாதப்ரியாய நமஹ ரசாய நமஹ டாமரீதந்திரமத்யஸ்தாய நமஹ டமருத்வனிசோபிதாய நமஹ டக்காத்வனிகிருதானல்பபதிரீகிருததிங்முகாய நமஹ நகாராய நமஹ நணுகோத்தாதயே நமஹ நாந்தகிருண்ணாதிமோசகாய நமஹ தஸ்கராய நமஹ தாம்ரகாய நமஹ தார்க்ஷ்யாய நமஹ தாமசாதிகுணோர்ஜிதாய நமஹ தருமூலப்ரியாய நமஹ தாத்தாய நமஹ தமசாம் நாசகாய நமஹ தடாய நமஹ ஸ்தானாசுரஹராய நமஹ ஸ்தாத்ரே நமஹ ஸ்தானவே நமஹ ஸ்தானப்ரியாய நமஹ ஸ்திராய நமஹ தாத்ரே நமஹ தானபதயே நமஹ தாந்தாய நமஹ தந்தசூக விபூஷிதாய நமஹ தர்ஷணீயாய நமஹ தீனதயாய நமஹ தண்டிதாராதிமண்டலாய நமஹ தக்ஷயஜ்ஞஹராய நமஹ தேவாய நமஹ தானவாரயே நமஹ தமோதயாய நமஹ தத்தாத்ரேயப்ரியாய நமஹ தண்டினே நமஹ தாடிமீகுசுமப்ரியாய நமஹ தாத்ரே நமஹ தனாதிபசகாய நமஹ தனதான்யப்ரதாய நமஹ தனாய நமஹ தாமப்ரியாய நமஹ அந்தசாம்நாதாய நமஹ தர்மவாஹாய நமஹ தனுர்தராய நமஹ
நமஸ்கார பிரியாய நம நாதாய நம நமிதாசேஷ துக்கஹ்ருதே நம நந்தி பிரியாய நம நர்மசகாய நம நர்மதா தீர சம்ஸ்திதாய நம நந்தனாய நம நமசாமீஷாய நம நானா ரூபாய நம நதீகதாய நம நாம பிரீதாய நம நாம ரூப குண கர்ம விவர்ஜிதாய நம பத்தீனாம் பதயே நம பார்யாய நம பரமாத்மனே நம பராத்பராய நம பங்கஜாசன பூஜ்யாங்க்ரயே நம பத்மநாபவரதாய நம பண்ணகாதிபசத்தாராய நம பசூணாம் பதிபாவகாய நம பாபக்னே நம பண்டிதாய நம பாந்தாய நம பாதபோன்மதனாய நம பராய நம பணினே நம பணாலசன்மௌலயே நம பணிகங்கணசத்கராய நம பணிதானேகவேதோக்தயே நம பணிமாணிக்யபூஷிதாய நம பந்தமோசனகிருதே நம பந்தவே நம பந்துராலகசோபிதாய நம பலவதாம்பலினே நம முக்தியாய நம பலிபுத்திரவரப்ரதாய நம பாணாசுரேந்திரபூஜ்யாங்க்ரயே நம பாணலிங்காய நம பஹுப்ரதாய நம பந்தீகிருதாகமாய நம பாலபாலகாய நம பஹுசோபிதாய நம பவாதயே நம பவக்னே நம பவ்யாய நம பவாய நம பாவபராயணாய நம பவஹ்ருதே நம பவதாய நம பூதாய நம பண்டாசுரவரப்ரதாய நம பகாக்ஷிமதனாய நம பர்காய நம பவானீஷாய நம பயங்கராய நம பங்ககாராய நம பாவுகதாய நம பஸ்மாப்யக்ததனவே நம பட்டாய நம மயஸ்கராய நம மகாதேவாய நம மாயாவினே நம மானசாந்தராய நம மாயாதீதாய நம மன்மதாரயே நம மதுபாய நம மனோன்மனாய நம மத்யஸ்தாய நம மதுமாம்சாத்மனே நம மனோவாசாமகோச்சராய நம மண்டிதாய நம மண்டனாகாராய நம மதிதாய நம மானபாலகாய நம மனஸ்வினே நம மனுரூபாய நம மந்திரமூர்த்தயே நம மஹாஹனவே நம யசஸ்கராய நம யந்திரரூபாய நம யமிமானசபாவனாய நம யமாந்தகரணாய நம யாமினே நம யஜமானாய நம யதவே நம ரமாநாதார்ச்சிதபதாய நம ரம்யாய நம ரதிவிஷாரதாய நம ரம்பாப்ரீதாய நம ரசாய நம ராத்ரிசராய நம ராவணபூஜிதாய நம ரங்கபாதாய நம ரந்திதேவாய நம ரவிமண்டலமத்யகாய நம ரதந்தரஸ்துத்யாய நம ரக்தபாணாய

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 49. Thank you.

மனசஹா மமாகோதிம் வாச சத்யமாஷியா பசூநாகருபமன்னசியரசோயசஸ்ரீஸ்ராயதாம் மயிஸ்வாஹா பிரஜாபாதி சம்ப்ரியமானஸ் சம்ராட் சம்ப்ரோதோ வைஷ்வதேவஸ் சக்ஞே சன்னோ கர்ம ப்ரவ்ருத்தஸ்தேஜ உத்யாத ஆஷ்வினஃ பயஸ்யா நியமானே பூஷா விஷ்யந்தமானே மாருதஃ பதன் மைத்ரஷராசி சந்தாயமானே வாயவ்யோ ஹ்ரியமான ஆக்னேயோ ஹூயமானோ வாக்ருதஃ சவிதா ப்ராதமேஹன் அக்னிர்த்விதீயே வாயுஸ்த்ருதீயா ஆதித்யஶ்சதுர்த்தே சந்திரமா பஞ்சம ருதிஷ்ஷஷ்டே.

பவஸ்ய கண்ட்யக்ஞே ருத்ரஸ்யாந்தஃ பார்ஷ்வ்யம் மஹாதேவஸ்ய யக்ருச்சர்வஸ்ய வநிஷ்டுஃ பாஷுபதேஃ புரீதத்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Adhikarthakanda dasamaprabhadhakah Om Smiradhutranijanganattalanasyaradhanilah Samitdashukraahutah Sargum somadhisattadhistamumradhodavratthah Tum bhadro adhikratuh ோயோஸ்தேயேவியோத்தோணாமே அக்னேய.